0: ജോസ്കോ ജ്വല്ലേഴ്സിൽ NRI ഗോൾഡൻ ഫെസ്റ്റ്. ഏത് ജ്വല്ലറിയിൽ നിന്നും വാങ്ങിയ സ്വർണ്ണാഭരണങ്ങളും മാറ്റി പുതിയ ജോസ്കോ 916 HUYD ആഭരണങ്ങളാക്കി മാറ്റി വാങ്ങാം. ഏത് ജ്വല്ലറിയിൽ നിന്നും വാങ്ങിയ ഡയമണ്ട് ഗോൾഡ് ആഭരണങ്ങളും സർട്ടിഫൈഡ് ജോസ്കോ ഡയമണ്ട് ആഭരണങ്ങളാക്കി മാറ്റി വാങ്ങാം. ഡയമണ്ട് അൺകട്ട് ഡയമണ്ട് ആഭരണങ്ങൾക്ക് പണിക്കൂലിയിൽ 60% വരെ കിഴിവ്. ജോസ്കോ ജ്വല്ലേഴ്സ്.
1: ഓണം കളറാക്കാൻ കിയയിൽ നിന്നും ഒരു പുത്തൻ സെൽറ്റോസ് ആയാലോ.
2: 5-star BNCAP സുരക്ഷ റേറ്റിംഗ്, അഡ്വാൻസ്ഡ് സേഫ്റ്റി ടെക്നോളജി, പ്രീമിയം കംഫർട്ട്, ഇന്റലിജന്റ് കണക്ടിവിറ്റി ഫീച്ചറുകളാൽ സമ്പന്നമായ SUV.
1: ഈ ഓണം കിയ സെൽറ്റോസിനൊപ്പം മികച്ച അനുഭവം ഓരോ യാത്രയിലും.
2: ഉടൻ തൊട്ടടുത്ത കിയ ഷോറൂം സന്ദർശിക്കൂ.
3: എന്തായി ജയലക്ഷ്മിയിലെ ബെസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൈം?
4: അതോ സെലക്ഷന്റെ ക്വാളിറ്റിയുടെ ബെസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൈം, പിന്നെ ബ്രൈഡൽ വെയറിന്റെ ട്രെൻഡി കാഷ്വൽസിന്റെ ബെസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൈം. ഇത് ജയലക്ഷ്മിയുടെ ബെസ്റ്റ് ഓഫ് ഓൾ ടൈം. ജയലക്ഷ്മി സിൽക്സ് ഇപ്പോൾ ബൈപാസ് എറണാകുളത്തും.
0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് RJ ഹീര ഓൺ അഹല്യ FM.
5: വണക്കം, വെൽക്കം. ഇന്നിക്ക് ഒരു ക്വസ്റ്റ്യൻ കേക്കറ. യാർക്കെല്ലാം STD ബൂത്ത്നാ എന്നു തെരയൂ? യാർക്കെല്ലാം അത് ഞാപകർക്ക് യെല്ലോ ബോർഡ്, ഗ്ലാസ് ഡോർ, മീറ്റർ ഓർഡർ സൗണ്ട്, ഇല്ലനാ നമ്മ വീട്ടിലിരുന്ന പഴയ ഫോൺ ലാൻഡ് ലൈൻ 3 മിനിറ്റ്സ് മുടിഞ്ചത് സർ ഇപ്പിനെല്ലാം சொல்லுவாங்க. இந்த டயலாக் எல்லாம் ஒரு ஜெனரேஷனோட சவுண்ட் ட்ராக். இன்னைக்கே நம்ம மொபைலை எடுத்து ஒரு செகண்ட்ல கால் பண்ணிடுவோம்ல, வீடியோ கால் பண்ணிடுவோம், கான்ஃபரன்ஸ் கால் பண்ணிடுவோம். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு வீட்டில் ஃபோன் இருக்காது, மொபைல் இருக்காது. அதனால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா பூத்துக்கு போகணும். நானும் சின்ன வயசுல எங்க ஊர்ல இருந்த பூத்துக்கு போய் ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன். நாங்க நல்லா வந்துட்டோம், நாளைக்கு வரோம், இல்ல அம்மா பேசணும், இப்படி ஒரு சின்ன மெசேஜ் சொல்றதுக்கு கியூல நின்று காத்துட்டு இருந்த ஒரு காலம். அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஒரு வேல்யூ இருந்துச்சு. தேவையான விஷயத்தை மட்டும் பேசிக்கிட்டு கால் கட் பண்றது. தமிழ் சினிமாவும் அந்த டெலிஃபோன் பூத் கல்ச்சரை ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருக்கு. வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் போன், இல்ல கடையில் இருக்கிற போன், இல்ல டெலிஃபோன் பூத், இந்த மாதிரி காதல், காமெடி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இமோஷன் எல்லாத்துக்கும் டெலிஃபோன் ஒரு முக்கியமான கேரக்டரா இருந்திருக்கு. அப்ப வாங்க இன்னைக்கு நம்ம இந்த டெலிஃபோன் நினைவுகளை சினிமா வழியே ரீவிசிட் பண்ணலாம். சோ முதல் பாடல் இந்தியன் படத்திலிருந்து டெலிஃபோன் மணிப்பூல். சூப்பர் ஹிட் ஆன இந்த பாடலுக்கு அப்புறம் வி வில் பி பேக் வித் ஆல் தி ஸ்டோரிஸ். இது அஹல்யா FM, உங்க கூட திஸ் இஸ் RJ ஹீரா. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മിന്നലെ പട ഞാപകർക്ക് ഇല്ല, മിന്നലെ പറ്റി പേസുംബോദ് നമ്മൾക്ക് ഫസ്റ്റ് ഞാപകം വരുത് മാധവനോട് அந்த ചാന്ത. ஆனா அந்த படத்துல நம்மளுக்கு அந்த காலத்தோட கம்யூனிகேஷன் ஸ்டைலும் பார்க்க முடியும். டெலிஃபோன் பூத்னா அப்போ ஒரு சோஷியல் மீடியா மாதிரி, அங்கதான் மக்கள் கனெக்ட் ஆவாங்க. மின்னலையில ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வர்ற போர்ஷன்ல அந்த பூத் அட்மாஸ்பியர் ரொம்ப நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் இருக்கு, அப்ப என்ன போன் பூத் தான், அதனாலதான் சில நேரம் கால் பண்ண கூட பிளானிங் தேவை, டைமிங் தேவை, கொஞ்சம் லக் கூட தேவை. அந்த ஜெனரேஷன்ல பல பேருக்கு பூத்ல பேசும்போது பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுருவாங்கன்னு பயம் இருக்கும், ஆனா பேசியே ஆகணும். அதுலதான் தெரியல மின்னலை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது, லவ் ஸ்டோரிஸ் மொபைல் டவர்ல ஆரம்பிக்கல, டெலிபோன் வயர்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு. சோ இந்த படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் ட்ராக் வசீகரா தான் நாம கேட்க போறோம். இது அஹல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ, ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: டெலிபோன் பூத் மெமரிஸ்னா காதல் மட்டும் இல்லைங்க, காமெடி கண்டிப்பா இருக்கும். அதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் யாரடி நீ மோகினி. தனுஷோட கேரக்டரோட அந்த இன்னசென்ட் லவ் அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் இன்னும் சிரிப்பை வர வைக்கும். பர்டிகுலர்லி ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணி ஃபீலிங்ஸ் கன்வே பண்ண ட்ரை பண்ற அந்த மொமெண்ட்ஸ் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? அப்ப டைரக்டா மெசேஜ் அனுப்பி ஐ லைக் யூன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாதிரி. ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுவாரு, இன்னொருத்தர் கோச்சிங் கொடுப்பாரு, மற்றவங்க டைலாக் சஜஸ்ட் பண்ணுவா, ரிசல்ட் என்னன்னு யாருக்கும் தெரியாது. காதல் ஒரு குரூப் ப்ரொஜெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பேசி வாசு உங்களை லவ் பண்ற, வாசு உங்க பேரெல்லாம் ரூம்ல எழுதி வச்சிருக்கேன், நான் கால் பண்றது அவனுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் வளருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடி. ஆனால் இப்போ பாருங்க, இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண ரொம்ப ஈஸி. ஆனால் அப்போ ஒரு ஃபோன் கால் பண்ண கூட மூணு பேர் கன்சல்டேஷன்ல இருக்கணும். அதுதான் அந்த காலத்தோட அழகு. ஸோ இந்த ஞாபகத்தில் யாரடி நீ மோகினி படத்திலிருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு இந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம். இது நம்ம நேரம் ஆன் அகலி எஃப்எம் ஸ்டேஜ்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ടെലിഫോன் റൊമാൻസ്னா தமிழ் சினிமால ஒரு செப்பரேட் சாப்டர் இருக்கு. அதுல அலைப்பா இதே டாப் பிளேஸ்ல இருக்கும். மாதவன் கேரக்டர் ஷாலினி கிட்ட பேச ட்ரை பண்ற போன் மொமெண்ட்ஸ் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. பர்டிகுலர்லி அவரை டீஸ் பண்ண ரீச் பண்ண ட்ரை பண்ற அந்த பிளேஃபுல் அப்ரோச் எல்லாம். இன்னைக்கு நாம அன்னோன் நம்பர் வந்தா கட் பண்ணிடுவோம். ஆனா அப்ப போன் ரிங் ஆனாலே கியூரியோசிட்டி, யாரா இருக்கும், என்ன விஷயம், அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். அலைப்பா இதே காட்டினது என்னன்னா, சம்டைம்ஸ் லவ் ஸ்டார்ட் வித் அ கான்வர்சேஷன், நாட் அ போட்டோ, நாட் அ ப்ரொஃபைல், நாட் அ ஸ்டேட்டஸ், ஜஸ்ட் வாய்ஸ்ல அந்த மேஜிக் தெரியும். அது கூட ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் கூட வரும்போது அது இன்னும் கலர் ஆகும். ஸோ இந்த ஞாபகத்துல நாம அலைப்பா இதே படத்திலிருந்து
1: யாரோ யாரோடி உன்னோட புருஷ
0: இந்த கல்யாண சாங் தான் கேட்க போறோம். இது அகல்யா எஃப்எம், இது நம்ம நேரமோன அகல்யா எஃப்எம். ஸ்டே டியூன் வித் ஆர்ஜி ஹீரா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. இன்னைக்கு நாம டெலிபோன் பூத் நினைவுகள் பத்தி பேசணும். மின்னல்ல காதல் இருந்தது, யாரடி நீ மோகினியில காமெடி இருந்தது, அலைப்பாயதில ரொமான்ஸ் இருந்தது, குஷியில அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, வாரணமாயிரம்ல இமோஷன்ஸ் இருந்தது, ரன்ல சிரிப்பு இருந்தது, ஆனா இவங்க எல்லாருக்கும் காமனா இருந்தது அந்த ஒரே ஒரு ஃபோன் கால், ஒரு வாய்ஸ், ஒரு கனெக்ஷன். டெக்னாலஜி வந்ததுனால நம்ம வாழ்க்கை ஈஸி ஆயிடுச்சு, அது நல்லதுதான். எமர்ஜென்சின்னா உடனே ரீச் பண்ண முடியுது, வீடியோ கால்ல ஓவர்சீஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட பேச முடியுது, டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆனா சில விஷயங்கள் மெமரிஸா தான் இருக்கும். பூத் வெளியே கியூல நிக்கிறது, பாக்கெட்ல கோயின் தேடுறது, கால் கனெக்ட் ஆகுமான்னு காத்திருப்பது, ஹலோ ஹலோ கேக்குதான்னு கத்துறது, இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் ஒரு ஜெனரேஷனோட ட்ரெஷர். டெக்னாலஜி மாறி போகலாம், டிவைசஸ் மாறி போகலாம், ஆனா அந்த நினைவுகள் அது எப்பவுமே ரிங்டோன் மாதிரி மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கும். சோ இந்த நொஸ்டால்ஜிக் பயணத்துல லாஸ்ட் சாங்குக்கான டைம், ரெண்டு படத்திலிருந்து மொபைலா மொபைலாங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் தான் நாம கடைசியா கேட்க போறோம். கீப் காலிங் யுவர் லவ்ட் ஒன்ஸ், because sometimes a simple call can make someone's whole day better. So bye bye, take care. This is RG Hira on Ahalya FM. Idu namma neram. Bye bye, take care.